0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப கலைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலே கலைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்று பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்க, ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சா அந்த பைரவன் நான் தான். அட்டாண்ட
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீமா, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபா பணம் தார, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபா பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சி சி சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சது, சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்காந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கான்னு? ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே,
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரு.
0: ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் ஜூஸ். எப்பா பயிரவா? அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க.

0: நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்.
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருன்னு இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
1: இடிச்சோன கிருன்னு சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்க.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணி எமைக்கிறது.
1: என்னது
0: என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கணும்னு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு
1: லீவை போடு. அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
2: சரி வா, போலாம்.
1: போலாம்
2: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா.
0: நல்ல கால புடிச்சுக்கமா.
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு
0: வாடி. சிரிச்சு தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சர கூட சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: கேஷ் ஸ்பீக்கிங். இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா,
1: அதான் வந்துட்டல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3,
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். சொல்லிட்டு
2: போறது.
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
0: என்னது? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வந்துதான் உடனே சொன்ன எடுத்துக்கலாம். அப்ப சரி வந்து பிரிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ அஜிபதி வர அஜிபதி
1: வீட்டுதான் கூப்பிட்டா வந்துட்டல.
0: வேணாப்பா ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒல்லி பில்டப் பா.
3: பிடிச்சிருக்கா?
1: பிடிக்கல.
0: என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்க என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்தேன்.
0: வீடு பார்க்க வந்தவன் நான். ஏய் ஐயோ, இதை ஏன் என் முதல்லயே சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளை வச்சு வடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்.
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூட டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மாமி,
4: வாடகை
5: வச்சுக்கிறேன்.

0: என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள். அத்தான்
1: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பான்.

0: அடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. ஏ

0: கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே.

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார்,

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தாரு.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலைய வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும் சொல்லுவாங்க.
0: இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்ட வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இத போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டேய் நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கறான், ஆடாம போனீங்கனா அந்த ஆள் கட்ட வேகாதடா, குத்துக்கடா. ஏ இந்த ஏ இந்த ஏ அச்சக் அச்சக் அச்சக். ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவர் மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா, போங்க போங்கடா போங்க.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
3: சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு எனக்கு புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே. என்ன எடுக்கிறேன் பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாதே.
0: என்ன
1: எடுக்கிறேன்?

0: கேம்பெயின் தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: அத பத்தி யாப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வீரல பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
0: என்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம்?
1: இதே வேலை இல்லையா?

0: தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னமோ தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எலிவட்ட வெளியலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் போடாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
0: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோசு சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: காமன் தானே?
0: எப்படி எவ்வளவு
1: சட்டையில பல்ப் எரியுதுல?
0: பல்ப் எரியுதா?
1: கலர் அப்படி. தம்பி
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருக்க, நிலக்கோட்டை வந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய
4: கடமை.
5: ஐயா குடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
5: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவா? ஐயா
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கையா?
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி
1: கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். ஒரு ஆட்டுல இருந்து மெட்ராஸ் ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். பாஸ்போர்ட்
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்கடா? நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாமட்டி,
6: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாதாமதுரை,
6: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
6: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு மிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: இருக்கு? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போமுல்ல? ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போய்க்கிறதுக்கு போய் எப்படி யாருக்கு முடியும்?
1: அவன்ட பாஸ்போர்ட் கிடையாது.
6: சொன்னதெல்லாம்
1: அனுப்பிட்டான். உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்க, எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா
0: கம்பெனில?
1: ஆமா
0: வேலை. அட ஏங்க துச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கயாவது கைவண்டியில தாவ புடைக்காம இருக்கேன், கம்பெனில வளர்க்கலாம்.
1: அப்ப விசாவும் இல்ல? அட விசானா
0: என்னன்னு தெரியாதுயா?
1: சரி மெடிக்கல் சர்டிபிகேட்.
0: அப்படின்னா
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிருப்பான்.
6: ₹5000
0: சரியான
6: நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியடா, ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாதி கடியில போனா எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காமே ஒரு மணி
1: செக்கறீங்க.
2: காதல பிரிச்சிருச்சு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க
0: மாட்டேன்.
2: சாந்தி சூனா பணம் கே வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க? ஒண்ணு
0: பின்னால என்னது?
2: ஒண்ணு இல்ல
0: என்னது?
2: ஒண்ணு இல்ல
0: என்ன கேள்வி
2: அப்படி
0: என்னது?
2: பிராந்தி
0: பிராந்தியா அரஞ்சனா? பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாடுறா
2: அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷா?
2: விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம் இதுல?
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனா நாங்க, ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாள அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கண, வேணாண்ண அதுல விஷம்
0: கலந்துருக்கண்ண. இடையில பேசப்படாது, விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்பளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத, சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்?
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா?
2: விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்ன உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்ன, அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்னு. அதுதான் அப்படி பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன், அதை வந்து அநியாயமா கெடுத்துட்டீங்களேன்னு.
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ண.
0: ஏதா முதலே சொல்ல வேண்டியதானா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல, என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க, இது நல்லா இல்ல.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன், அதவே நீங்க
0: குடிச்சிட்டீங்க. காப்பாத்துறா என்ன
2: சாந்தி? இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு, முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் பாடாது, முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
2: ஊரே திரண்டு அடிக்க வந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்துறா, தாங்கடா எரியுதுடா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க இங்க நின்னு ஓடி பிடிப்போம்.
4: வெள்ளாட்ட காணுமா?
0: வெள்ளிக்க
4: வேணுமா?
0: என்னன்னு
4: சொல்லி

0: ரோம்பேறி ஏடா பகல்ல தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைன்னு.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்று
1: இருந்த தடவை வச்சு தெரியுமா?
0: வாஜியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவாண்ணே, என்னதான் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன், இருக்கும்போது இங்க போலாமா? ஆசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வேண்டாம்.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்னண்ணா
1: வெளிய உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன், இந்த வெத்தரை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான். அவனே
2: சொன்னானா?
1: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்குன்னு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
3: சுண்ணாம்பு?
1: இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல
2: உக்கர்
1: விவரம் உக்கர். அது என்ன வாயில?
2: வாயிலையா? ஒண்ணு இல்லையே.
1: நல்லா வாய் தர.
2: என்ன
1: உடுங்கடா.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானே. இப்படி இப்படி இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 நுண்டிபுலி
2: பேசுறேன். கத்துற வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசி
0: கோச்சுக்கிறாங்க. கருப்பியா
1: கேக்கலையா? கேக்கலாம். எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தான்டா நுண்டிபுலி பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க அம்மா இருக்கியா? அப்படி எங்க அம்மா போன கூட. ஆமா ஆமா, நான் தான் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டமா பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றமா நானு? அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன்.
2: புரிஞ்சுக்குவேன்.
1: அது எங்களுக்கு தெரியும். போன் போனக்கு பில்லு சொல்லி
2: போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
1: என்ன
2: பேசாம
1: ஊர்ல சினிமா
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
1: பார்க்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு.
1: இது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு?
1: சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இத ஏன் சொல்ல மாட்டேங்கிற?
1: ஆமா இரு, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த
2: நீங்க? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
1: அதை விட்டு இங்க வந்த
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
1: ஒண்ணு
2: விடவே மாட்டேன்.
1: மறந்துருவான் நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேன போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
1: 500? ஓ என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய்
2: கேட்டா இல்லன்னு சொல்லு.
1: ஐயா பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோர கட்டைய பாரு. இப்ப
1: என்ன
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
1: ஐயோ.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான்
1: தான். நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆலய காணோம் உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: என்னாச்சு?
4: போலீஸ்!

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Give me one chance, stop!

0: அது என்ன மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேற.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறடி.
0: அது இடத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். டேய் கிராபத்தல, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது.
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
2: 2 lakhs.
1: 2 lakhs? என்னங்கடா, அது பகல் கொள்ளையா இருக்கு, பாடி ஓடி போயிடலாம்.
2: ஏய் மிஸ்டர், பே தி மணி.
0: செஞ்சிராத மாவரிய புருஷன். மாமா,
1: அச்சி போட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கற இவள சரி கேட்டிருக்க, என்கிட்ட வித்து இருக்குடி. ஏடி அந்த போயிலையே. This Indian bear, long long long life. Eat, eat.

0: என்னங்கிது மயக்கம் போட்டு விழுந்துட்டா?
1: உழுவா குடுத்திருக்கிறது காக்கிநாடா கார போயில, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவ எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.
2: தரிக்கிட்ட ஜம் அவன் கிட்ட ஜும்.

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேளை.
1: பொதுவா இப்பலாம் வேளை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

இப்படி சூடு.

முடிச்சிடலாமா?

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா. செடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமா.

கூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டம் கொண்ட ராசாவே கூடிக்கொண்ட ராசாத்தி, காட்டு குயில் போ.

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

அம்மாச்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுனா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியதுலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்குனால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். வேண்டியா சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சு பக்தியாச்சு இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொள்ள பாத்தீங்களடி.
4: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
3: அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமா போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறது இல்லையா?
4: தற்பெயிலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, கால் ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்களா? கைய நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு எவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
4: கிழிஞ்சது போ, அதுதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இல்லையா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பாக்கும் போதே டவுட் ஆனே.

0: ஐய், நீ தான் சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா, டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மச், த்ரீ மச்.
0: சரிப்பு பிஞ்சுடு.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான்
1: பேசுவேன். டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட். நோ நோ நோ நோ. என் அம்மா அவளுக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், தாடி பாவம். நோ, ஒன்லி புஷ். வா, ஸ்டாப் ஸ்டாப். நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ பார் மிஸ்டேக். மீ தேவா நோ. யூ வெயிட், மீ கோ, தேவா கம். நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே,
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்?
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளாக்? சேம் பிளாட். ஜிங்கன ஜன ஜம் ஜம் ஜம் ஜிங்கன ஜிங்கன ஜன ஜம்.

சூப்சா.

0: flops.
1: ஐயா,
2: ஏய், ஏன்டா இப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் ஓடி வர?
1: ஆமா, ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா?
2: தம்பியா?
1: ஆ, உங்க தம்பி.
2: கொண்டா கொண்டா. நீ
1: அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
2: நல்லா எழுதிருக்கானே.
1: நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து.
2: தொப்பியா?
1: அவன் போட்டுக்காருக்கா? அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
2: உங்களுக்கும்
1: படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்ட நீங்க படிக்க தேவையா?
3: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
2: நீ
1: கூப்பிட்டல?
2: படி என்ன எழுதிருக்கான்?
3: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
2: அண்ணனுக்கு இல்ல
3: வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
1: சும்மா
2: நில்ற. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
3: போடலையே.
2: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை
3: இல்லீங்களே? தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
1: நல்லா படுறான்.
2: ஏய், கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு
3: போடவே இல்ல.
2: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
3: பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
2: படிச்சா?
1: அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
3: யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு
1: பாக்குறியா? கொடூரமா
3: வேலை கிடைக்கல, வெறுப்புல இருக்கிறேன்.
4: படிக்கலையா?
3: என்னத்தை படிக்கலையா?

0: சந்தோஷத்துல சத போட்டாளா வெயிட் தாங்க முடியல கால் பெசையிக்கிச்சுடா.
1: யூ ஆர் லக்கி ஃபெலோ.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வரதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாதன், போங்க
3: போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
3: வாங்கம்மா,
4: போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
3: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்க விரட்டிட்டு இருக்க.
4: உள்ள போங்க யானு மரியாதையா சொன்னையா?
3: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
3: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
3: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா, இங்க
0: வயல்ல அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
3: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
4: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
4: எப்படி சார் உங்களுக்கு கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரிது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
4: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு
0: தெரியுது. ஐயோ ஐயோ,
4: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சா சிரிக்கிறீங்க? இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட்.
4: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
4: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
4: ஆமா
0: Tamil asalna avala, how to say in Tamil exactly? I don't know how to
4: Tamile varalaye
0: vela illadavannu solalam.
4: Vela illae nu solradhukku ivala bandava? Appa vela kedachiruchna ivala banda kaatuvani?
0: Adu kedikira velaye porthu.
4: Niruthu, pidi pakka, unakku romba mela irukku, po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paarunninga?
4: Maridi varra.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.
5: ஒரு பாட்டு பாடுறி.
6: எந்த எந்த பாட்டையா?
5: அம்மா பாடுதே.
6: தேவர் காலடி மண்ணே.
5: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறி.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்திருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: அது ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்ட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: என்ன போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

வந்தாரு ஜூட்டுக்கண்ணா, வந்தாரு சூட்டுக்கண்ணா, வந்தாரு ஜூட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு வந்தாரு சூட்டுக்கண்ணா, வந்தாரு ஜூட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு வந்தாரு சூட்டுக்கண்ணா, வந்தாரு ஜூட்டுக்கண்ணா, இப்பது ஜோடா.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது கேக்குறானல்ல?
1: சார், நான் தான் சார்.
0: வாங்க வாங்கனா.
1: எஸ் சார். சார் சாரி சார்.
0: வாசல் எதுக்கு கோலம் போட்ட?
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதா? அதனால தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா?
1: சாரி சார்.
0: ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ண வேலையாது. இனி யாரா இருந்தாலும் உங்க சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இனி மரவாசல் பண்றதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
2: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கட்டைய பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ?
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையாவது இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார்.
2: அவர் சொல்றது நியாயம் இருக்குல்ல? உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குலுக்கு கூலு உத்தர பொம்பள மாதிரியா இருக்கு.
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பெடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமாலம் மாதிரி தான் யார்கிட்ட போவரா திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுங்க.
2: கண்ணை இமே குத்து தொலைஞ்சறாத.
0: முதற
2: சார்
0: நீ கூட வா.
2: ஓகே சார்.
3: அக்கா
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: விளக்க மர கீழே போட்டு வா பக்கி. உன்னால என்ன மாதிரி ஆபீஸ் இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன் இருக்கு போய்
1: பாட்டுவா. நான் மட்டும் தனியா போகவா?
2: டெட் பாடி லேடிஸ், நீ லேடிஸ், அதனால நீ தான் போய் பாக்க போ.
1: என்ன சார் நீங்க
2: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பார்த்தா நெஞ்சில வீரம் வேணும். நாங்களாம் கோடு போட்டா ரோடே போட்டுவோம் தெரியுமா உனக்கு? போ போ.
1: எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்?
2: ஆமா டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து
1: வர்றே? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளேயே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேப்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க.
0: எது
1: அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க.
0: எதனா சொல்லவனாங்க?
1: எதையுமே சொல்லிடாதீங்க. ரகசியமா வச்சுக்கங்க.
0: ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க.
0: என்னன்னு சொல்லாமே
1: போறேன். சொல்லிடாதீங்க.
0: எதை சொல்லவனான் போறான்?
1: நீ அவன் எதனா சொல்லான்னு அதை சொல்லு.
0: அவன் சொன்னதான் சொல்லவனா?
1: அப்ப யாரு சொல்லு?
0: அதான் சொன்ன.
1: எப்படி சொன்ன?
0: அவன் என்ன சார் நீங்க போலீஸ் என்னை தோத்திட்டு வருது, நான் என்ன சொன்னேன்னு அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பயும் சொல்லிடுறாங்க
1: சொன்னா?
0: நீங்க வேணாம் சொல்லுங்க சார்.
1: அப்ப சொல்லுடா.
0: அட இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை போற நான் சொல்லாம இருப்பா சார். ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன்
1: சார். சொல்லு சொல்லு.
0: போலீஸ் என்ன துரத்திட்டு வருது,
1: அவனை புரிச்சு வச்சுடா.
0: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
1: இங்கிட்டு வாங்கல.
0: இப்ப அது மறுபடியும் போலீஸ்
1: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொன்னா?
0: என்ன விளையாட்டு?

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவேன், இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடல சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம். தேங்க்யூ வெரி மச்.
1: ஸ்காட் சல்யூட்.
3: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: யெஸ் சார்.
3: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
3: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்கார கிட்ட பணம் புடிங்க திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தன அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
3: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்க, மலை
3: இல்ல மருதமலை.
0: ஆமா,
3: புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களை எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், ஏற்கனவே போலீஸ்காரங்க பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
3: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வான் சார். வர சார்.
3: ஏகா
0: சார்,
3: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
3: முதல்ல ஜெட் போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
3: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காச்சு கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: அப்புறம்
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே அடா பேசிக்கிட்டு இருக்க
4: முடியும். சொல்லுங்கல்ல போய் உட்காருங்க. போ வந்துச்சு பரவாயில்லை கச்சல
3: பரவாயில்லை கிடைக்குங்கற.
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேண்ட தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான முள்ள மாதிரி
2: முள்ள மாதிரி சார். முள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சரக்கன் கொடுத்தீங்கன்னா படக்கம் கையில போட்டு வடக்கம் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ள மாதிரி?
5: உங்க பேரு முள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல. சொல்லிட்டேன்
2: அவங்க பேரு மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டேய் மாட்டி இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கு கொடுத்துக்கா படக்கம் கைது போட்டு படக்கம் கழுப்பிடு.
0: யாரை பார்த்து மண்டை சுடுங்கற?
2: அவர் பேர் மண்டை சுடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லி நாகிற மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
3: அடி உங்க கோச்சுக்கு பிறந்த கோச்சு.
2: ஏய் உட்கார வாடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
2: குளிக்கு
3: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: நேரையிலே ரெண்டு பேரு நாலு கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா வாங்கிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்ட தடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: மூர்த்தி மயிலாகவன் நாடா.
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விஸ்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
2: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து.

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்பிள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
0: அதை வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே, எல்லாத்தையும் அவுத்து போட்ட பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன பாத்து சிரிக்குது.
0: ஊரே உங்களை பாத்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைக்கிள் ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சா காமெடியா
4: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்தமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
5: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
5: சம்பிரதாயம், கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
5: அச்சோ, அங்கே இல்ல, இங்க காட்டுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணை அடிச்சுட்டு வாங்க.
1: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள பார்த்து தப்பா நினைச்ச மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா? இங்க வரையும் கேக்குது.

0: சாதன யுவன தரணி.
1: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
2: நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேன் எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்யின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு
1: தரேன்.
2: ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
3: அது ஏச்சே, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. You can use this. என் பேனா நல்லா எழுதும்.
1: Thank you.
3: Welcome.
2: என் பேனாங்க?
1: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
2: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
1: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
2: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
1: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
2: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலன ஃபில் அப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்க எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
3: என்னாச்சு? எனி ப்ராப்ளம்?
1: அது பேனா மிஸ்ஸிங்.
3: பாப்பா, பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
2: போச்சு, என் பேனா போச்சு.
1: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
2: எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இது உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
1: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
2: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ஏன் ரீஃபில் வேணும்?
1: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
3: பாப்பா, இது உன் பேனாவா?
1: Thank you.
3: It's okay. It's okay.
4: சரி, கிளம்பு.
3: It's okay.
1: இந்தாங்க ரீஃபில்.
2: இது இதை பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
1: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

உன்னை

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
0: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்க அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்துல ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டேய், உன் பையன் வந்துட்டான்.
1: டேடே பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல பீச்சு, அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறாங்க. திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
0: யாராவது மாயக்கா?
3: சகிலா சகிலா சகிலா.
0: யாராவது?
2: அதான்யா பாத்தவன பத்தி தெரியுமே, நீங்க பாத்ததெல்லாம்.
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொண்டு ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற
3: என்னெல்லாம் தெரியும்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறது தான் சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
0: நாளைக்கு காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள் அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.

0: பாத்தீங்களா மூமெண்ட்?
1: டேய் அவங்க டிஸ்ட்ரிக்டாவே இரு.
0: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க.
2: என்ன
0: பண்ண ஒரு டிஜிபிடி போற,
2: வேற எங்க மாட்டுறது?
0: என் கழுத்துல மாட்டு.
2: இப்ப என்ன
0: அங்க போற?
2: ஃபேன் போட போனே.
0: இலவச மின்சாரமா கொடுத்துட்டு இருக்காங்க? கேட்காம கொள்ளாம சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கண்டலாய் போகும் கண்டலு.
2: சரிங்கண்ணா,
0: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்ட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்க.
2: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு அப்படிங்களா?
0: ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா?
2: இல்லைங்கண்ணா.
0: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
2: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
0: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
2: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
0: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
2: இல்லண்ணா.
0: இந்த பார், வண்டி மேல தானே மீச வரைஞ்சிருக்கான், எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
2: தகுடு தகுடு,
0: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீச்சு ஒன்று சொல்லுங்க. உண்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட் தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுன்னா
1: எப்படி புரிய?
0: எப்ப ஆச்சலா இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது.
2: என்ன
0: போக விட்டு புறமண்டல் அடிக்கிற?
2: நீங்க போயிட்டீங்க நினைச்சீங்கண்ணா?
0: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
1: என்னங்கண்ணா அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: சொல்லிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலையோ? அப்ப இந்த தவிர வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் இந்த தாராஜாரம் தவிர வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்காதீங்கண்ணே.
0: செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடுங்களா?
0: என்ன மனுஷன் ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேதை வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான்.
2: ஆஹ், நான் வரேன்.
0: எங்க போற?
2: போகும் போதே எங்க போறேன்னு கேக்குறீங்களே?
0: போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது.
2: நான் போய் ஒரு கச்சேரி பேசுறேன்.
0: கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீங்க என்ன?
2: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசுவேன்டா, அதுக்கு ரேட்டே தனி. ஐயய்யா, ஏனே தவுலாது.
0: பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
2: விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புடுது. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
2: அதான் நாகசுரம்னே.
0: ஓ, சாட்ல சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் கட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுனே. அவ்வளவு பேசாம வார பிடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.
3: ஐயோ.

0: டாக்டர் உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ்,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிபி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: விடுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு நாளா தெரியும், நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட.
1: நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொல்லல.
2: குமாரசாமி
3: அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
2: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
1: என்ன
2: ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
2: ஒண்ணு இல்லப்பா.
1: என்ன
2: செட்டியார், இது குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
1: எது, இவ எங்க மாமாவுடைய அக்கா பையனா? இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேர நேரம் வச்சு விசாரிப்போம்.
2: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
1: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? எம்மா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
2: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியார் இது?
4: ஒரு நிமிஷம் போடுங்கம்மா.
2: உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
2: அவன் தான் இவர்.
1: எது பழனிசாமியா? எங்கன்னு பழனிசாமியா? அண்ணே அண்ணே போதுமுடே, நம்ம பிரிஞ்சது போதுமுடே. இதுக்குத்தான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ. என் தங்கமே, என் தங்கமே. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச?
4: என்ன சொல்ல வர?
1: இல்லங்க, நம்ம ஊர் ஊர் நீல.
4: நான் பிளாஷ்பேக்கா?
1: நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசர் என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே. நான் உள்ள
4: ஞாபகம் இல்ல?
1: நான் இல்லையா? எனக்கு நான் இருக்குன்னு.
4: சரி, இந்த டவுசர் என்ன பண்ண?
1: அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ்
4: பண்ணேன்.
1: அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழைக்கி. ஏன் உனக்கு ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
2: எப்படி இருக்கேன் மாமா?
1: வேற வீட்டுல புதிய அடியாய்.

0: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை புரிஞ்சுவியா?
1: என்ன
0: கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடியே அஞ்சல பாத்துக்க ஏன் மாமா?
1: அஞ்சல ரொம்ப தேங்க்ஸ் உன் உதவிக்கு. அதுமா
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடக.

0: உட்காருங்க.
1: ஐயோ அம்மா,
0: நீங்க உட்காருங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது.
0: ஒரு சேஃப்டிக்கு அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட்

0: ஏ என்னாச்சு?
1: ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா?
2: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
1: சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா?
3: எங்க புள்ள எடுக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா பச்சத்துக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ் எச்சட்டு ஃபேக்டரி எனக்கு தூளாது எப்படி விஜயம்.
1: அரே
2: ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பாருங்கம்மா.
3: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது, அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
2: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
0: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
2: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
0: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. டாக்டர் கார் பிரேக் டவுன், நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப்
0: பண்ணட்டுமா? நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி
0: ஓடுறாரு? என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டைய கழட்டா
3: சார். வேணா சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ் சேர வாரி அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டா.
3: இந்த புடிங்க சார், புடுறா.
2: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: ரூத்தர் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளம்புடா.
4: ஓகே.
5: நம்ம விக்கி ஏதோ ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும்.
0: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்.
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னா
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
0: சார் யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்தே கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 2
5: சார். ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
0: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
0: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: இங்க இருக்கீங்க உன்னை யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யாரா நீ? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. அந்த பையன் கொஞ்சம் வச்சுங்க.
1: என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படியே ஆகட்டும், நான் அப்படியே ஆகட்டும். பாருங்க,
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்து சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ண.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதரா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ண.
3: என்ன
0: போட்டலாம்? கஞ்சா போட்டா? கஞ்சா
1: வாங்க.

பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே

0: அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காத்து போயிருச்சு அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்த நிறைச்சு குடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடற
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு குடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டை மட்டும் போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏ என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்னை பிறக்கிறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி

0: தம்பி. வணக்கங்க. ஓகேமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திடும், துணியை போட்டு மூடிருக்கான். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
2: அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி. அது எங்க போகுது?
1: சிறுக்கு பட்டு.
2: அதே பட்டு எங்களுக்கு போடுங்க.
1: எத்தனை பட்டு?
2: ஆறு பட்டி போடுங்க.
1: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
0: அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ண போலான்னு வந்தேன்.
1: நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சு. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
0: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கேன்.
1: அட முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா?
0: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா
1: இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
0: ஆமா, ஊர்ல இல்லையா? கதை சாட்சி இருக்கு.
1: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
0: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
1: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
0: சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
1: நீ சும்மா இருயா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
0: ஆமாமா. இந்தாங்க,
2: இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
0: காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே, இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
1: இந்த வண்டி?
0: அட பொழப்பா கேட்டனே.
1: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: என்ன இந்த அம்மனை தரிசிக்கத்தா?
1: இது
0: அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு, எந்திரிக்கிறதுக்கு ஏழு நாடகம் போட்டுருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
1: நீங்க கேட்டு அனுப்பிச்சிருமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தமிழ்கார பாக்க மட்டும்தான் வந்தீங்களா?
0: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுறேன், அது பத்திரமா இருக்கா?
1: என்ன துண்டு?
0: அன்னைக்கு உங்க இடத்துல மாலை விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
1: பொல்லாத துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
0: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு.
1: ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது
0: உங்ககிட்டதான் இருக்கு. உங்க தமிழ்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியும், நான் வரேன்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேலை
0: செய்யறேன்.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டி
0: என்ன?
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டி வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உங்க
4: வருக
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப தான் ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனாய் போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
1: நான் இல்லைங்க,
0: அது நான் இல்லைங்க.
1: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி தூத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
6: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேறையாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன். ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ.
1: அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
6: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா
2: வாங்கி இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
7: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். கூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. போப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதலாம் வாங்க.
3: சரி
0: அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறனம்ல.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலர் பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயுமாடா?
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா.
3: இல்லன்னு
1: வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்ப எல்லாம் முந்தி மாதிரி இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
3: சொல்லுடா.
2: ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கு இல்லையா? அத சொல்லு.
2: டேய்
1: ஏய், அப்படினா நீ யாரையாவது லவ் பண்றியா?
4: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா உன்ன?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பாப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுனா கண்டிப்பா சொல்றேன்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்புல அப்படி தான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்டனை கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரை விட்டுட்டு போனதுனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி இல்லாம போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
1: அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்க நான். அது எப்படி கிடந்த? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொள்ள பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு இல்ல புள்ள, கலரா பறக்கணும் 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சதான் வெள்ளையா பிறந்திருப்பில்ல. யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் வாக்குறது? ஓட்டு தள்ளி
0: பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவும் சிந்திச்சுக்கிட்டுதானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து உன் மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போறா? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா,
0: அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான். அவன் அனுப்பி

0: என்ன
1: பாருங்க
0: ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சாரிய மூஞ்சில அப்புற மாதிரியே தெரியற
2: வாழ்க்கையில நிம்மதி இல்ல.
0: உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
2: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
2: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார்ற. சரி நல்லா உட்கார். அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். என்ன நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போன சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
3: இவனோட சவகாசம் வச்சிருக்கு. உங்கள்தான்
0: நான் இவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
1: என்ன மேல
3: என்ன
1: நடந்தது?
3: நீங்களே சொல்லுங்க.
0: கம்முனாட்டி
3: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
1: ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
3: நீங்க எவ்வளவு நல்லவர்.
1: மேல
3: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சா நான் பாத்துக்கிறேன்.
2: இவங்க வரல
0: என்ன மாட்டி விடுவாங்க?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலி சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன். ஏன், சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன். ஏன், அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன். ஏன், வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க்கு பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், சுமங்கலை என்ற காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபய செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடு வீட்டுக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலி சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பாத்தியா, ஜட்ஜி தப்பான ஏரியால உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அது ராசிக்கு ஒத்துவராத கல்லு. கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
1: அப்படியா? வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
2: இவரை நான் பாத்துருக்கேன். எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
3: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
4: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
3: என்ன
4: வேலையில் இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை

0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்கார் மாமா.
1: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்.
2: என்னது என்னது, மன்னாரன் கம்பெனிலயா?
1: ஏ இருக்கப்படாதுங்களா
2: மாப்பிள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது?
3: எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி.
2: நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
3: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
2: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
3: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
1: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
3: ராஜமன்னார் சார்.
2: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
3: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வரேங்க.
0: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
1: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்துங்க.
3: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
2: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளா இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
0: சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
1: எதுக்கு எதுக்கு மாலினி?
0: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
1: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
0: வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
1: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோட்டையும் நிறுத்தி போடு.
0: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
1: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
0: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
1: நீ செய்வே, நீ செய்வே.
0: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
1: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

கோப்பு மாதிரி. என்னத்த தாய் இது பத்து கிச்சது, என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி. மொக்கவாயிருக்கா என்கிட்ட, நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன். கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல கழிச்சு.

0: என்னன்னா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: இப்போ முறப்பொண்ணு தானே,
2: வண்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் பத்திரம் வரைக்கிறீங்கப்பா.
3: டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போவும், போங்க.
4: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
3: ஆத்தி குருகுருன்னு பார்த்த தப்பாவல போச்சு.
4: ஏய், உன்னதா?
3: டேய், பொட்டி படுக்கறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
5: என்ன
3: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
5: சும்மா
3: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
5: ஓஹோ,
3: என்ன ஓஹோ? ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற லுக்கு, அங்க லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
5: ஓகே
3: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
5: ஓகே.
3: என்ன அதுக்குள்ள காணா?
5: என்ன தேடுற? என்ன தேடுற?
3: அம்மாடி,
5: ஏய், என்ன சத்தம்?
3: ஓபன் ஆயிருச்சு.
5: சரி போ.
6: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, 1 hour ஆட்டோ வருமா?
0: 24 hours வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போனோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் கிட்சன் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பஸ் தான் இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாடா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன் எல்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ பெட், ஸ்கிரீனு, ஆ ஃபேனு, ஓஹோ போனு, அடடா மல்லிகை பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: பத்தி எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.